0: அந்த குணம் மனை கொத்தங்கிரி அங்கே குபுசி தகுனாயோகே சினிமா கண்ணோ ரங்க தர புபுசி மீன பேத்தோகனாயோ எகாங்கை தேக்கன மௌரி பிபிஐ எஃப்எம் 89.9 எபுபுசி கத்தங்கின் குரந்த பெவ பெரு கார தோகனாயோகே பத்தபுன் கமேவு நனுவாயோ நோங்கராயே மெய் பேசோ கொட மௌரி தரை Puas mende ta bani kore isi rei me yon beso au kanta nga ba ina kro ina ba karon da ngabo ngayo an kunan na pem mane kwa tangiri aki te kunan biru ina ina kro ina karon de te ngora me kan ne ke kanta nga ba ta tera na karon da ngabo ngayo me kan ne sna kan kro ina me kunan na pem ayo re kwa tangiri
1: tawa what's up the nati ni peru sare ente bakan peru